கிட்ட இருக்கு. ஆனா மனப்பெண் மேங்க தப்பு நவுரு எப்போ சங்க பார்த்து பித்தக்கின் திட்டுவாய் மேங்க தப்பு இன்னொன்னு மெய் திருக்கையோ இம்மீன் தங்கிறக்கின் பித்தக்கின் நரன் தப்ப அரி எத்தப்ப கியான் தை புறன கிரோன் திருஸ்தேன் சே தேவி தட்டேன் நிம்மன் திருக்கையோ எத்த கொட்டேன் பழந்த தேயோ கை சேராய நவுரு ஐயாரி எசன் கினாக்கிய பெணம் என்று தையரி எம்மணி நாம தையை அவ்வோ தக்கிந்து பித்தக்கிந்து தையை என பொண்ணு கொனாரிக்கு நீயை கரிமையாக்கின் கேயா நோ போ தன் நாம தந்தைய தேத்து அவை கினாக்கியா நவுரு பொந்து ஒனமை போக்கொண்ட பெண் நாப்ப அய தகப்பன ஒரு இருக்கு மே மைசின் காயினா அய காணிய திப்பி மே ஓ தங்க மே பூபுரனா ஒப்பி மெ தோனா தி ஸ்கொயர் கிலோமீட்டர் பெசத்து சென்டை புக்கி ஆயின யோன் பிசின் தேக்கின பாத்து மக்குரி நியோ ஆவான கொய் ஆயின மானி ya kora kora nka ire kire kina me te waki on de pakawai ka pu te yai ya wai te truck jarwari ya kona ndiki ye karawan te makuri ni awa na ko ya aina wa tei wa dat mandiki ete akina te coordinator in de senta yu Shamina Ali pa kanga ngai ka nora kin te yei e pon karawa kin teru pa anaruta ki ira pataia a ye yau o ndona ki me karawan te makuri ni tautau are amai singkai nora ki nika puta tepe ayo are eriki pa na te peyang ate sentai yon kamen na na pakawa ka puwe kai are e ka khowa pa e pundang ni kora kora dei takina me akarawan makuri ni wawa antamako eta guri gine ipa ari kira kenda pa kamen na de drop pun ngai ana pa to one the walker e karike te makuri ni wawa antamako are ka khowa ki ro ya naki hasan kamen waki men ya khanga orun na na pa ومن نتان سيريا يتبع كريك أكي آخرين نمتي ينان يتين كروات مكورين سيريا ين توررك أري إتوان كي مكورون تبع يو ريثيمو أو كريتي پيرماكان توررك يو أري إسان كمايني يخاي نونو يكا ينان تاين تخبوبوي أري إتوان كي ميكين تانو نيوروبي يون تيكي أو إري بوسنا كبا أخاين كين كي كواي يكي من كاواي كفيتية أو أتاليا نونك ما تيو نورك انت كاواي ngai e pon rota kina pa ngora kora ndura ra kei o esa de pa saudi arabia nei tar ngai me te khanga nga e pesment te yeri e mona ye na po america o iterer na kun iran ngo pi me wan wan pi peruari an tangri an kai pa e na wa ko an de sina ko men te po kai men te yo o i mean po khana kin te nu ata na o eta u saudi pa e pon ti me to nta kora kora na de wi kai yo o e pon dei tarun Ari ewaki Amerika ni puaka na Iran doana ki mea Iraq Ari ipun kakowa pa ngaiya ki asa ni puaka na ataya Ana kangaan kay Saudi Arabia Pa ina katima doa kapuan min puaka na kina ki Enang katira roa me tupupuak ewaki ngay Antangira takapumi na konta yan uruak ya ki eriki na konta pena Mangayari titayayu o ina karawu antaraya pa antaya puaka na pena Apu kintira Tungurung manpanang kilbas

0: கொஞ்சம் காரம் பார்த்து தப்பு வந்து இந்த இத்தன் திரும்ப வாக்கி அவங்க கத்துக்கிறோம் என்ன பாக்கி என்ன தைக்கிறோம் கரோ வந்து தப்பகன் தாய் ஐயோ எயில தரப்போ நேரம் கையோ மெசினா சின்ன உங்கராம போயிடுவோம் கொடுமை ஒரு இம்மன் திரும்ப வாக்கி அவங்க தரப்போடுமே மெவரி மெவரி அம்போ திசிரக்கி காங்கை கத்த உத்தவாக்கி பா என்ன நீங்க தகப்பிரி கே போடுவா வாக்கிங்கை
1: ஆ ரூபாய் அவன் மாதிரி அச்சு நோட்டுவா

0: போனாரு நீ நினைந்த ஒரு ரூபாய் ஓத போன் யோந்து தாத்தா
1: ஒரு நாய் நம்ம ஹைனா ஒப்பிட்டு தாரா ஒன்னு அன்னைக்கு கப்பாய் தென்னை போயிட்டு தாரா திபி மோனோ அன்னைக்கு கப்பாய் ஒன்னு போயிட்டு தாரா திபி நான் தோன அன்னைக்கு கப்பாய் கொபந்தோ கொபந்தோ கொபந்தோ தோன தேவை தோன்னு இசை தைனம் போற ராய் என தவாக்கி ஒப்பிட்டு வேலை வச்சு சன் கிட்ட மேக்கப்பாய் ஒய்யே இசை என் தோன்னு.